0: No, sen nam cho nam cho tan sen si me le chen din ne phen jo long chen yen chen le wong ge phe wan long chen tho gu zhi xu be gam gu ju yu be nyang phu nyen the dong le chen yi ti ren ke nyang phu nyen le chen din ne ge zhen la tan dian zhen yin ne nam cho zo yong shu xin yu be ren ge ne mu tian wan chen le chen sen bu ta le chen nan xu wa phi ge ge xu yin
1: lo chong nam cho ngana chue tan de sen na ya ge ge jong ki lu xie zhe zhang hong la ki dan nan be chen sim xi ba nang xin yin na ti ren ge ngana chue le chen ki jue tuan di ne le chen sim xi ba di na zo song jie chen sim chen be lu xie yin na man ta xi chi chi xu yu xiam la mo chue jie chi chi xu di na ta ma la ki dan nan be am chen lu xi be lu xie di yin
0: No,我们去新年初春年,不年的前期,贴着安产,连我也估计,初夜进来,顿顿古坦,初夜松了你初初,初夜你古连我,安安坦,初夜你给初顿顿,坑中拒绝一呢,俺们陈露西被松下的日归南街,请俺看看给俺们那里啊,陪求我日。
1: 老,俺们最初应期的被套了,陈明了呀,穷别母斯提南吧,空个一呢,嘎不都斯提南下,看看给里见了呀,你们那吧,特前南修个音。
0: No, 今天母亲我们全身跟宠物成名了，大片训练狂内，那小辈怎么知道吧？他现在学音。
1: 那真心是听南吧，光给您送那些，他现在学嘛声音呢？莫名声是听南吧，他训练花苏那拉是听南吧，困难村民永安西给一年嘞，怎么知道那些？听见了呀，怎么知道学音？
0: No, 唐人街我们全身跟宠物成名了，失败是成功之母训练困难困难呢。以前做用年学不得嘞，那不年过来看书，想起松懈的做用不那么年了配件呢，强烈他的力助他，姑苏三太阳被面对学就满塞，以前提丫头样子用被面对学音，松香矿了他现在学音。
1: 那我们做。

0: ཁྱི ཕྱད མམ དང ཤེས ཚེ ཆེན གུ ནམ པ ཐོ ཆེ ན ཤུ ཡིན ལེ སེ ལེ སེ ནེ གེ གེ ཏོ ལ ནེ ཆེ ཡ སུང གེ ཏིག ཏུ མེན དེ རེ ཅེ ཏོ ལ ལེ ཐང ཐ མ ཡ ཕ ཉེ ལེ ཏེ སེ ཁེ ནམ ལེ གེ ཏང ཏོ ཤི ལ ནེ ཏེ བེ གེ ལ ནམ ཐེང གེ ལ ཕེ ཅེ གེ ན ཏུ གེ ན ཏུ སེ ཏོ མེ ཡོ ཏེ ཤི མེ དེ ཡོ ན ཤུ ཡིན ལེ སེ ལེ སེ ཐོ ཆེ ན ལེ ཁམ ས ལེ ཁམ ས ལ PM chekhi la ne te beta long distance to yong kinga lam tu phi che kona te ne te nam kun kon kam se tan ta tu ta hung tu beta shim ding ne shu ge la
1: yes sir
0: a te te ge kin be kona te chen chi chin ning ye be tu ma sa kon mo tu shu ge la
1: yes sir la
0: in chu ping ya ping le ten ding a le ya kha ya te ta ta ge pi so kon yo te shim ding ne shu ge la
1: yes sir to chi
0: ke la ke la ne ni ku ta ni shu o la
1: no shu den jia guo
2: shu den jia guo
0: te te ke la shu o
3: Nyente mo ni song ya Phung ye na wa ran jia so
1: No, se nam cho li se na chi chi shi be anu la ne da nam be chen sim chi be song xie di ne Kho lang na chui sing chou bu xi zi ne yin be mi ma wang du lan ta la pun zo lan ta na si Te si ne yin be cham dian lan ta di gi lan jen ne xie ba gyu jie zhi gu nam ma xiang ga na zhu a jia di gi lan ne yin na Kho lang ki da xia chen ying dam si ne min du chen gu si ne min du mang bu chi da da na si Song xie yin ne nyan bu xin nyam ju na su kong to jie na shi gu yin
4: Lo,今天呢，去邱英去第一部套了成名了呀，并没检测了，是去哪么他？马克巴克是去哪吧？困难就伊呢，恰当那下他恰当收银。喏，他那些个人去声音超不成名了，给俺你短时间不困难伊呢，来先做准备过来看书，送些的呢，那么看俺们那天给了票子，那么错过来看书收银，是不是？
2: Lo chamin le ya chati lo mas chi nam ba kong ki chi chi jing di teng ki kong le ya nyam chi nam ji ba le lo din ne na chamin le ya hou zang xi lo chi nam ba kong ge na nyam pa nyam ge la ling ge le ya zeng zhi xu yin ta din lu xie di zhi ge xu jie pa yu sam zhu zi qu ni ri xiong xia de ri chong cuo cong dan a cun dan na xin xu yu bie wei na ba san la ge zuo jie bie ba san zhi xi la ta xi lo la ta da wang zhu la ta ta ni xin po bu la qi le ya pu jie yi na Chale nan du zamba le chi a tole yin yi sam na ro na si chi na xia
1: lo mo tu yong nan chu sing in chou bo chen ming le zang zang be o lu shu ni ku ran ki che yi na li na nian pu ni li zhen sang bu ti gu jie yi na xiam ki su xie di xi zi chong ki xi zi chong ki ge zi zong tu xu yu be 把鬼给了他，俺们并不知道了。你那嘴边，俺一生的参军谈谈能行，不并不关注，并不群众你谈的那，不么些专家的配件呢？公司路就要不人心，也给用被民众收银，土地呢配送那些。
2: 老穷子啦，给那给啦，那么年了呀，人过得了蛮节约的，收银。俺这个人呢，一个去出去准备套了呀，配备银团嘛，送不热汤，加了许嘛送是提那些。老给人给一个光了过的，那开车出去就去谈，干么就不是了呀，过些。提的呢，一个谈的大个些了。
1: 那今年某天我们去声音初步成名了，请不训练他，今年呢，俺们不穷训练困难，所以呢，搭配些体力十八三的，我们做生病的在哪里啊？松些忙不急，如果难断了，那俺们去声音初步，所以呢，你看那，松些，你三对半松些，如果难见的在那学过，我们你看那去松些的呢，十八三的在那过皮肉学音。
2: 老冲那么做，某天见个那做，人家里呢，俺弄来给大南北路些穿新鞋的三难多。

0: 这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是这个是 ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ་ཁྱི་དེ་ཡ་སུ 말림 유메 라베야 두스타야 시야
1: 두스티바 쇼고문 번낭시 제라 라고 예베께 뒤상바 강바 유메다
0: 예된 윤틱 그 예는 윤틱스도 다 디프뮤팅 더 자자 디게 샤르 등대 간리야 미지 등대 시라요
2: Milodong Changki Shundar Tibie Lukar Satu Mangchuki Lurile Chungbie Yinghu
3: Necho Kari Shibie Mangchu Jigzeli Tsensenta Dine Kiki Hugi Mangchu Guzeki Rangshe Jetubla Dine Kiki Satu Kartang Rime Rintang Yang Yongtu
4: Longchin dundu shubie sema bun namna ya de xie ji piro shubie yin la.
0: Lo lo shu lo lo. Tang da xie de xie dawa shunu singa dengi yin si. Xie zang de xie dawa shunu singa di tang nang amu ra shubie yin nang amu nang me nga zi peyo nang me gitu ki xie ge du tang bi yin ni de xie tang na ang tang u den dawa shunu singa dengi ri. Ta de ne nang ma tang bi yin na yiji miji nang ma chal shibu singa dengi ri.
4: Lo
0: lo. Xie zang nge de ri de xie dawa shunu dengi yin And the Tushan Tawashun said, and Tawashun said what could you then caress and shady tea, Kangan Dawal Peshaje, Dawakunala Peshaje, and Jigishun Langzo Deva, Shunupinzi Zesum Tumbe, She Mubushibujori, She Shandal Mangchelia, She Chilia, Shizzi, Mangchelchi Rari, that Tawashun said, Shizzi Mubushibuj Peshajana. Jangshay tangbay kaala maang chage anzi chi di dindish tanggolan shanyan dawa shajo karbiyo gogo shajonsa ribon lumten shi ron je yu samba ma chonsa ta di karayasin shay jangshay di di tanggari ta chukshay nala ya anzi dawa dindin pandu tingmen dawa sunyu treshi dawa kaabiyo dadu chonin je yu seya yana namne sun ju ju ju zidel hame surin zinde kuyi namdu dagay yule chisonsa
4: ya nasa
0: Dāyāng dīne dāwā kāpū yungdā cīcī chūngyān dāwā, nē sū dēbā yungdā wāngbū yā gī yīm. Dā dīne kārī sīne, anī shā nē dāwā shā chūng, ngā lā dēni shā chūng sī, nū pū chīmbū nā pū pār chā tōng mā nā, sēng rū. Dā kīn, kācā dāwā dī, cī dī sū nāng dū māng chā, shū nū lāng zō dēwā, shū nū pēn dī cī sū chūng bā, dīndī jī rī. xie de ya dunzem de mo sun sum li ye xia ye dunzem dang bu de ni bu sun ba dunze dang bu de xie gong go zu zu su si wo ri su sheng ye de nang dun ka si wo sheng zha xi be dun da ri su sheng ye da dunze ni bu de yin shu nu la si ka su wo su mo zar den be shu nu mo zar den be shu nu ke ba bu shu bin shu nu de be xie ri dun bu sun bu de se zhen la si wo Sè zhè yu sè dè wò tà gà rà sù gà rà sù zhè nè tè bù, gù sè yin gì mè lòng tè bù, wò tà dì dè yin tòk tò rè dè shù nù ràng lì yà tè bè xì zì dì, shù nù pèn zù zè sìm chùm bè, zà xè rì. Anì xè dì gù dè yà, cì tù nà lì yà, lò mè sìm sìm sè rì dì yò rì. Lò mè sìm sìm sì dù zàng tà, kè wà zù sù yà lì chè nù lò mè sìm sìm sì dù zàng, di ngō tsābē tōng sūrā chitā pēnē shūnū pēnzū zē sūn chūn bē kāna tsēnā rindā jīgirā wā
4: ngō sī wā nā
1: wā dīndē kī tsēnā shībūchī yō
4: rī
0: nā bā chūn bā wā dīndē jirī jāsā nīngi gā shēn dāwē shūnū jītāngī
4: nā nā sī